வணக்கம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு கிராமம், ஒரு மயானம், ஆனால் அதன் கீழே பல ஆண்டுகளாக மறைக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படும் நூற்றுக்கணக்கான மனிதர்களின் எலும்புக்கூடுகள். ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு குழந்தை, ஒரு மாணவி, ஒரு இளைஞன், இவர்கள் எங்கே போனார்கள்? இந்த கேள்விக்கான பதிலை தேடிக்கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வழியின் அடையாளமாக இன்று உலகம் பேசும் இடம் செமனி. 1983 முதல் 2009 வரை நீடித்த இலங்கை உள்நாட்டு போர் நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளை பெரிதும் பாதித்திருந்தது. 1983 நடைபெற்ற கருப்பு ஜூலை கலவரம் ஆயிரக்கணக்கான தமிழர்களை இடம்பெயரச் செய்தது. அதன் பின்னர் பல ஆண்டுகள் ராணுவ நடவடிக்கைகள், குண்டுவெடிப்புகள், காணாமல் போனோர், கட்டாய இடம்பெயர்வுகள் என்பவை தொடர்ந்து நடந்தன. 1995 இலங்கை ராணுவம் ஆபரேஷன் ரிவிரசம் மூலம் யாழ்ப்பாணத்தை மீண்டும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. அதன் பிறகு பலர் கைது செய்யப்பட்டதாகவும், அதன் பிறகு அவ்வரவில்லை

இவர்கள் திரும்பியனவும் குடும்பங்கள் கூறத் தொடங்கின. இலங்கையில் காணாமல் போனோரின் சரியான எண்ணிக்கை இன்னும் விவாதத்திற்குரியது. பல்வேறு சர்வதேச அறிக்கைகள் மற்றும் அரசாங்க ஆவணங்களில் ஆயிரக்கணக்கானோர், சில மதிப்பீடுகளில் 10,000 கணக்கானோர் காணாமல் போனவர்கள் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இன்று வரை பல குடும்பங்கள் எங்கள் மகன் எங்கே, என் கணவர் உயிரோடா, என் மகள் என்ன ஆனால் என்ற பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். 1996 செப்டம்பர் 7 18 வயது நிரம்பிய உயர்கல்வி தேர்வை முடித்துவிட்டு திரும்பிய மாணவி கிருஷாந்தி குமாரசாமி யாழ்ப்பாணத்தின் கைதடி பகுதியில் இருந்த ராணுவ சோதனை சாவடியை கடக்கும் பொழுது அவர் காணாமல் போனார். பின்னர் தெரிய வந்தது அவர் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் என்று. அவரை தேடி வந்தவர்களான அவரது தாய், சகோதரர், குடும்ப நண்பர் மூவரும் பின்னர் கொல்லப்பட்டனர். இந்த வழக்கு உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கின் குற்றவாளிகளாக தண்டிக்கப்பட்ட ராணுவ வீரர்களின் ஒருவரான லான்ஸ் கார்பரல் சோமரத்ன ராஜபக்ச ஒரு அதிர்ச்சி தகவலை நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அவர் கூறியது, செம்மணி பகுதியில் 300 முதல் 400 வரை உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளன. இந்த ஒரு வாக்கியம் இலங்கையின் மிகப்பெரிய மனித உரிமை விசாரணைகளில் ஒன்றை ஆரம்பித்தது. 1999 சர்வதேச கவனத்தின் கீழ் நீதிமன்ற உத்தரவின்படி செம்மணியில் அகழ்வாய்வு ஆரம்பிக்கப்பட்டது. முதல் கட்ட அகழ்வாய்விலேயே 15 மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. சில உடல்களில் கைகள் கட்டப்பட்டிருந்தன, கண்கள் மூடப்பட்டிருந்ததாகவும், வன்முறைக்கான அடையாளங்கள் இருந்ததாகவும் தடயவியல் ஆய்வாளர்கள் பதிவு செய்தனர். பலர் எதிர்பார்த்திருந்த இந்த விசாரணை நிறுத்தப்பட்டது. 300 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டும் அகழ்வாய்வு குறுகிய பகுதியில் மட்டுமே நடந்தது. பின்னர் அரசியல் மாற்றங்கள், பாதுகாப்பு சூழ்நிலைகள், சட்ட நடைமுறைகள், வளங்களின் பற்றாக்குறை போன்ற காரணங்களை முன்வைத்து விசாரணை பல ஆண்டுகள் மந்தமானது. அம்னஸ்டி இன்டர்நேஷனல், ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், இன்டர்நேஷனல் கமிஷன் ஃபார் ஜூரிஸ்ட், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அமைப்புகள் உள்ளிட்ட அமைப்புகள் சுயாதீன விசாரணை, டிஎன்ஏ பரிசோதனை, காணாமல் போனோர் அடையாளம், குடும்பங்களுக்கு உண்மை வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர். OMP, Office on Missing Person, 2018 இலங்கை அரசு அமைத்த ஒரு அமைப்பு உருவாகியது. இதன் நோக்கம் காணாமல் போனவர்களை பதிவு செய்தல், குடும்பங்களிடமிருந்து சாட்சியங்கள் பெறுதல், அடையாளம் காணுதல். ஆனால் பல குடும்பங்கள் விசாரணை போதுமான வேகத்தில் நடைபெறவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். 2025 செம்மணியில் மின் தகன நிலையம் அமைக்கும் பணியின் போது மனித எலும்புகள் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் புதிய அகழ்வாய்வுக்கு அனுமதி வழங்கியது. புதிய அகழ்வாய்வில் பல மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவற்றுடன் குழந்தைகளின் காலணிகள், பள்ளிப்பைகள், ஆடைகள், நாணயங்கள், தோட்டாக்கள், தனிப்பட்ட பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியிட்டுள்ளன. தடவியல் நிபுணர்கள் வயது, பாலினம், இறப்பு காலம், டிஎன்ஏ ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். சில எச்சங்கள் குழந்தைகளை சேர்த்திருக்கலாம் என்று ஆரம்ப கட்ட மதிப்பீடுகள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் பல அடையாளங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. 2025-26 காலகட்டத்தில் பிபிசி, அசோசியேட்டட் பிரஸ், ராய்ட்டர்ஸ், அல் ஜசீரா, தி கார்டியன் உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்கள் செம்மணி அகழ்வாய்வை விரிவாக்க செய்தி வெளியிட்டன. இந்த உடல்கள் யாருடையது, இவர்கள் எப்போது இறந்தார்கள், எப்படி இறந்தார்கள், அவர்கள் காணாமல் போனவர்களா, போரில் உயிர்ந்தவர்களா, அல்லது வெறும் சம்பவங்களின் பலிகளா, இந்த கேள்விகளுக்கான பதில்களை வழங்குவது நீதித்துறை மற்றும் தடவியல் விசாரணைகள் என்பதால் இறுதி முடிவுகள் இன்னும் எதிர்பார்க்கப்படுகின்றன. 30 ஆண்டுகளாக ஒரு தாய் தன் மகன் திரும்பி வருவார் என்று காத்திருக்கின்றார். ஒரு மனைவி தன் கணவர் உயிரோடு இருக்கின்றாரா என்று தெரியாமல் வாழ்கின்றார். ஒரு குழந்தை தன் தந்தையை ஒருபோதும் பார்க்கவில்லை. செம்மணி அவர்களுக்கு ஒரு இடம் மட்டுமல்ல, ஒரு நம்பிக்கை, ஒரு கேள்வி, ஒரு கண்ணீர். செம்மணி புதைகுழி குறித்து பல்வேறு கருத்துக்கள் உள்ளன. பல தமிழ் அமைப்புகள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் இது காணாமல் போன பொதுமக்களுடன் தொடர்புடைய முக்கிய ஆதாரமாக இருக்கலாம் என்று வலியுறுத்துகின்றன. மறுபுறம் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு ஒவ்வொரு எச்சத்திற்கும் தடயவியல் மற்றும் சட்ட ரீதியான உறுதிப்படுத்தலை அவசியம் என்பதாகும். இந்த காரணத்தால் உண்மை, பொறுப்பு கூறல் மற்றும் நீதியை நோக்கிய விசாரணை இன்னும் தொடர்கின்றது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாட்டின் வரலாறு அதன் வெற்றிகளால் மட்டுமல்ல, அது தனது கடந்த காலத்தின் உண்மைகளை எப்படி எதிர்கொள்கின்றது என்பதாலும் எழுதப்படுகின்றது. செம்மணி இன்று ஒரு மயானம் அல்ல, அது உண்மையை தேடும் ஒரு தேசத்தின் நினைவிடம், நீதிக்காக காத்திருக்கும் குடும்பங்களின் குரல், மறக்க கூடாத மனித வரலாற்றின் ஒரு பக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் உங்களுக்கு தெரியுமாவின்
சிறப்பு அத்தியாயம். மீண்டும் இன்னும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கங்கள்.

0: அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும்.
1: அரிய செயலும் முயன்றால் கைகூடும்.
2: Do not get discouraged when the task is hard. Perseverance will give you due honor.
0: முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும்.
1: முயற்சியே செல்வம் தரும்.
2: Perseverance brings success. Lack of perseverance leads to failure.
0: தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்.
1: தெய்வத்தால் முடியாததும் முயற்சியால் கைகூடும்.
2: Even if providence lets you down, hard work will not. Hard work will give you a fair reward.
0: ஊழையும் உப்பக்கம் காண்பர், உழைவின்றி தாழாது உணற்றுபவர்.
1: விதியையும் வெல்வர், தளராது முயல்பவர்.
2: Those with untiring perseverance in hard work will overcome even the unyielding fate of destiny.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லா குட்டீஸும் சிறுவர் நேர நிகழ்ச்சியை கேட்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நானும் தயார். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம்.
1: வணக்கம், என் பேர் சூர்யா. நான் பிளஸ்டன் கலிபோர்னியால இருந்து நான் பேசுறேன். இந்த வார குரல் அதிகாரம் ஒழுக்கம் உடைமை, குரல் 138. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பே தரும். பொருள்: நல்ல செய்த போதும் நன்மை தரும், தீய செய்த போதும் தீமை தரும். நன்றி, வணக்கம். நேர்களான நீங்க நிகழ்ச்சிய தொடர்ந்து கேளுங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.
1: அறிந்து கொள்வோம். இப்போ நடந்துகிட்டு இருப்பது தமிழ் மாதமான கார்த்திகை மாதம். இம்மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலம் ஆகும். காந்தல் பூக்கள் அதிகம் மலரும் மாதமும் இது. அதனாலதான் இம்மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது. இந்த மாதத்துல வீடுகள்லையும் கோயில்கள்லையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யறது வழக்கம்.

0: பாரதியின் பல பரிமாணங்களை நமது இளந்தளிர்கள் இங்கு அவரின் பாடல்களின் மூலம் விளக்க வந்திருக்கின்றனர். பாரதி தமிழ்நாட்டின் காதலன். பாட வந்திருப்பவர் சான்வி.
1: தென்னமனானனும் போடி நீனே என்னை தென் வந்த பயிறு கடினி உங்கள் தந்தையான இந்த பேச்சு நிலை ஒரு சக்தி பிடைக்கிறது மூச்சு நிலை வீரம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் சிறந்த தமிழ்நாடு நல்ல காதல் புரியும் ரொம்ப போல எல்லாம் கண்ணியர் சொன்னார் தமிழ்நாடு காவேரி

தமிழ்நாடு, கல்வி சிறந்தா தமிழ்நாடு, புகழ் கமல் பிறந்தா தமிழ்நாடு, நல்ல பல்விதமான சதத்தில் மனம் பதங்கும் வீசும் தமிழ்நாடு. வள்ளுவன் தந்தை உலகில் தந்தவான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, நன்றியாலும் சிறந்த பரிகாரம் என்றும் மலையாளம் படைத்த தமிழ்நாடு. சொன்னமல்நாதனும் பொது நீளே இன்பத்தில் வந்த பயிர கதினே எங்கள் தந்தையர் நடந்த பேச்சினு ஒரு சக்தி பேரை கிருபூச்சினே. நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
1: சுத்தம் கல்வி தரும். ஏழாம் வகுப்பை சேர்ந்த மாணவர் தலைவன் அசோக். அவன் வகுப்பாசிரியர் மாணவர்கள் கண்டிப்பாக பிரார்த்தனை கூட்டத்திற்கு வர வேண்டும் என்றும் வராதவர்களுக்கு கடுமையான தண்டனை என்றும் கூறியிருந்தார். அன்று ஒருவன் மட்டும் காணவில்லை. யாரது என்று பட்டியலை பார்த்ததில் முரளி என்று தெரிந்தது. வகுப்புத் தலைவன் அசோக் முரளியிடம் சென்று,
2: ஏ முரளி, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வராமே நின்னுட்ட?
1: முரளி ஏதோ பதில் கூற ஆரம்பிக்கவும் ஆசிரியர் வகுப்பறைக்குள் வரவும் சரியாக இருந்தது.
3: அசோக், இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரதவங்க யார் யாரு?
2: ஐயா, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க முரளியை தவிர.
3: என்ன முரளி, அசோக் சொல்றது உண்மையா? நீ பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரலையா?
4: ஆமாம் ஐயா, இன்று நான் பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை.
1: ஆசிரியர் என்ன பதில் கூறப்போகிறாரோ என்று நினைப்பில் வகுப்பே மிக அமைதியாக இருந்தது. அவனை பார்த்த மாணவர்கள் அனைவரும் இன்று நிச்சயம் முரளிக்கு தண்டனை கிடைக்கப் போகிறது என்று நினைத்தவாறு தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர். ஏனென்றால் அவர்களுக்கு அவ்வளவாக முரளியை பிடிக்காது. முரளி நன்றாக படிக்கக்கூடிய மாணவனும் கூட. அவனுடைய கையெழுத்து முத்து முத்தாயிருக்கும். ஆசிரியர்கள் கொடுக்கும் வீட்டுப் பணிகளை எல்லாம் உடனுக்குடன் அன்றே எழுதி முடித்துவிடுவான். அதனால் மற்ற மாணவர்கள் அவன் மேல் தவறான ஒரு வெறுப்புணர்ச்சியை வளர்த்துக் கொண்டிருந்தனர்.
3: இத பார் முரளி, தப்ப யார் செஞ்சாலும் அதுக்கான தண்டனை உண்டு. அதுக்கு முன்னால பிரார்த்தனை கூட்டத்துக்கு நீ எதுக்காக வரல நான் தெரிஞ்சுக்கலாமா?
4: ஐயா, எப்பொழுதும் போல் பிரார்த்தனை கூட்டம் தொடங்குவதற்கு முன்னால் வகுப்புக்கு வந்துவிட்டேன். ஆனால் நம் வகுப்பு மாணவர்கள் எல்லாம் முன்பே கிளம்பி போய்விட்டார்கள். அப்பொழுதுதான் நம் வகுப்பை பார்த்தேன். ஒரே தூசியும் கிழிந்த பேப்பர் துண்டுகளும் குப்பையுமாக இருந்தன. அதை பார்ப்பதற்கே மிகவும் அசிங்கமாக இருந்தது. அதோடு இன்றைக்கு சுத்தம் செய்ய வேண்டிய மாணவர்கள் அதை செய்யாமல் பிரார்த்தனை கூட்டத்திற்கு போய்விட்டார்கள் என்று புரிந்து கொண்டேன். சரி, நாமாவது சுத்தம் செய்யலாம் என்று நினைத்து செய்து முடித்தேன். அதற்குள்ளே கூட்டமும் தொடங்கிவிட்டதால் என்னால் வர முடியவில்லை ஐயா. அவர்களுக்கு பதிலாக நீயே இதை செய்தா என்று நீங்கள் கேட்கலாம். நல்ல செயலை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கிறேன் ஐயா. அதோடு நீங்கள் தானே சுத்தமாக இருப்பதின் அவசியத்தை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள். அசுத்தமாக இருக்கிற இடத்தில் உட்கார்ந்து படித்தால் எப்படி ஐயா படிப்பு வரும்? அதனால்தான் இதை செய்தேன். நான் செய்தது தப்பு என்றால் நீங்கள் தருகிற தண்டனையை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன்.
3: ரொம்ப நல்ல காரியம் பண்ண முரளி. உன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் சிந்திச்சாங்கன்னா நிச்சயம் நம்ம பள்ளி ரொம்ப சுத்தமா இருக்கும். நீ மாணவனா இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு எந்த தண்டனையும் கிடையாது.
1: ஆசிரியர் முரளியை பெருமையுடன் பார்த்தார்.
3: மாணவர்களா, பாத்தீங்களா முரளியோட பண்ப
1: என்பது போல மற்ற மாணவர்களை ஒரு ஆழ்ந்த பார்வை பார்த்தார்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டு தமிழுக்கே தமிழ் வானொலி, தமிழ் எங்க மூச்சு.
6: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவின் மேரிலாந்து தமிழ் பள்ளியின் ஆண்டு விழாவில் 4 வயதே ஆன மழலையர் குழந்தைகள் தங்களின் மழலை மாறா குரலில் பாடிய பாடலை நமது அமெரிக்க தமிழ் வானொலியில் ஒளிபரப்புவதில் எங்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. பாடலாசிரியர் தாமரையின் வரிகளில் ஏஆர் ரஹ்மான் அவர்களின் இசையில் உருவாக்கி சமீபத்தில் வெளியான மூப்பில்லா தமிழே தாயே என்ற பாடலை பாடி அசத்தியிருக்கிறார்கள் அஜித், ஹர்ஷிதா, தென்றல், கிருஷ்ணவி, சச்சித், ரித்விக், த்ருவன் மற்றும் விபா. இந்த குழந்தைகள் அழகாய் பாட உறுதுணையாய் இருந்து உதவிய ஆசிரியர் திருமதி அருண்மொழி பாபு அவர்களுக்கும் எமது பாராட்டுக்கள். வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து ரசிப்போம் அந்த பூஞ்சிட்டுக்களின் பாடலை.

மென்றால் அம்பாய் கொஞ்சம் போறாய் பங்கு தயந்து காற்றல் எங்கும் மென்றை

0: மாலிக்கண்டோ கேப்பா மாலிக்கண்டோ தொண்ணுப்பாக்கம் நம் கண்ணும் மொழி வாங்கி மாறி செல்வோம் பின்வாங்கும் பேச்சே இல்லை முன்னோக்கி சென்றே வருவோம் புன்னுப்பம் என்றே அதுவோம் கல்விக்கும் முன்னே தமிழும் அழுத்தம் கொள்ளும் அலாய் ஆதரணியும் புத்தாய்
1: பேசி பைதாண்ட வண்ணம் பூசி திருவைக்கா பாப்பாத்தமே சீரி வாவா வெள்ளே
2: சொல்லவிடிகட்டப்பட்டல் சொல்லக்கூடிய

அன்னைக்கு மண்ணே.

0: பாரதி சமத்துவ நாயகன். பாட வந்திருப்பவர் நன்னன்.
1: கண்டீர் பிள்ளைகள் பெற்றது பூனை, அது பெரு கூட்டமாகும். சமல் நேரத்து ஒன்று குட்டி, கஞ்சண்டு நேரத்து அந்த குட்டி, பமல் நேரத்து ஒன்று குட்டி, வெளிப்பாலை நேரத்து ஒன்று குட்டி. வண்ணங்கள் வேற்றுமை பார்த்தால் அது மாறிட வேற்றுமை இல்லை. என்னங்க செய்யும் இங்கு யாருக்கும் ஒன்றுன கண்டி. நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.
1: உங்களுடைய கனவுகளை தொலைத்துவிட்டு பின்வாங்க கூடாது. ஒரு பிரச்சனை வரும் பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டுல நிறைய பறவைகள் விலங்குகள் எல்லாமே வாழ்ந்துட்டு வந்தது. இந்த பறவைகள் எல்லாம் என்ன செய்யும், பகல் பொழுதுல தங்களுக்கான உணவை தேடி அலைய ஆரம்பிக்கும். சாயங்காலம் இருட்டுறதுக்கு முன்னாடி தன்னுடைய கூட்டுக்கு வந்து அடைஞ்சிரும். இந்த மாதிரிதான் அன்னைக்கும் பறவைகள் எல்லாமே பகல் பொழுதுல தங்களுடைய உணவை தேடி அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தது. இப்படி இருக்கும்போது அன்னைக்கு பார்த்து வானம் கருத்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழையில கொஞ்சம் கூட பறக்கிறதுக்கு திறன் இல்லாத பறவைகள் எல்லாம் எங்கேயாவது மறைவிடம் கிடைக்காதா அப்படின்னு தேடி மறைவிடத்துல போய் அடைக்கலம் ஆயிருச்சு. கொஞ்சம் பறக்கிறதுக்கு திறன் இருக்கிற பறவைகள் எல்லாம் தங்களுடைய கூட்டை நோக்கி வேகமா பறக்க ஆரம்பிச்சது. ஆனா ஒரே ஒரு பறவை மட்டும் மறைவிடத்தை தேடியும் அலையல, தன்னுடைய கூட்டை நோக்கியும் திரும்பல. தன்னுடைய இறக்கையில் பலத்தை பெருக்கி தான் இதுவரைக்கும் பறந்து கொண்டிருந்த உயரத்தை விட இன்னும் அதிகமான உயரத்துக்கு பறக்க ஆரம்பித்தது. அந்த பறவைதான் கழுகு. அப்படி அந்த பறவை பறந்துட்டு இருக்கும் போது கீழே தங்களுடைய கூட்டை நோக்கி திரும்பிக்கிட்டு இருந்த மற்ற பறவைகள் எல்லாம் மனசுல நினைச்சுக்கிச்சான், என்ன இந்த கழுகு, இதுக்கு அறிவே கிடையாதா? மழை பெய்யும் போது வேகமா தன்னுடைய வீட்டுக்கு போகணும், அல்லது மறைவிடத்தை தேடியாவது போகணும். இது ரெண்டுக்கும் இல்லாம இப்படி வேகமா மேல பறந்துட்டு இருக்கே அப்படின்னு. ஆனா இத பத்தி எல்லாம் இந்த கழுகுக்கு பயமே கிடையாது. மலையில நனைஞ்சுகிட்டே இரண்டு மடங்கு பலத்தோட உயர உயர பறந்துகிட்டே இருக்கு. இப்படி உயரமாக பறந்த கழுகு கடைசியாக மழை மேகங்களுக்கும் மேலாக பறக்க ஆரம்பித்தது. நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், மழை மேகங்கள் இடித்து மேகங்களுக்கு கீழதான் மழை பெய்யும், அந்த மேகங்களுக்கு மேல எந்த மழையும் கிடையாது. இந்த கழுகு மேல இப்ப ஒரு சொட்டு மழை கூட படல. மிகவும் தைரியமாக எந்த மழையிலும் நனையாமல் தன்னுடைய இறை தேடும் பணியை தொடர்ந்தது அந்த கழுகு. இப்படிதான் நீங்களும் இருக்கணும். ஒரு பிரச்சனை வரும் பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. மழையில நனைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கூட்டுக்கு திரும்பிய பறவைகளை போல உங்களுடைய கனவுகளை தொலைத்து விட்டு பின்வாங்க கூடாது. எப்படி அந்த பிரச்சனைக்கும் மேலாக கழுகு பறந்ததோ அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் உங்க காலுக்கு கீழே போட்டுட்டு மேலாக பறந்து செல்லணும். அந்த கழுக மாதிரி நீ இருக்கணும்னா கழுகு கிட்ட இருந்து இரண்டு குணங்களை நீ வாங்கிக்கணும். மழையில நனைஞ்சுகிட்டே மேல மேல பறந்துட்டு இருக்கும் போது மற்ற பறவைகள் எல்லாம் கூட்டுக்கு திரும்பிட்டு இருக்கே, நம்ம இப்படி மேல பறந்துட்டு இருக்கோமே, நம்முடைய முடிவு சரியானதா அப்படிங்கிற குழப்பம் ஒரு நாளும் கழுகுக்கு வராது. அந்த அளவுக்கு கழுகுக்கு மன வலிமை உண்டு. இரண்டு மடங்கு பலத்தோடு மழையில பறக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கழுகுடைய இறகுகள் அத்தனை வலிமையானதாக இருக்கணும். ஒரே நாளில் அந்த வலிமை கழுகுக்கு வந்துவிடவில்லை. ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் உயரத்தில் பறந்து பறந்துதான் அந்த வலிமை கழுகுக்கு வந்தது. அதே மாதிரி நீங்களும் தேவையான பயிற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணும். நீங்க எந்த துறையில் முன்னேறி செல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த துறைக்காக தினம் தினம் பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு மனம் தளராம உழைச்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக வெற்றி உங்களுடைய பக்கமாக வந்து சேரும். நம்மள பலருக்கும் பல கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளுக்கு எதிரான பிரச்சனைகளும் அவ்வப்போது வந்து கொண்டேதான் இருக்கும். அதனால எப்படி மழையின் போது மழை மேகங்களுக்கும் மேலாக கழுகு பறந்து செல்கிறதோ அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை உங்களுடைய காலடியில் போட்டுவிட்டு நீங்கள் அந்த பிரச்சனைக்கும் மேலாக உயர்ந்து செல்லுங்கள். மன வலிமையும் பயிற்சிகளும் நிச்சயமாக உங்களுடைய கனவை ஒரு நாள் நனவா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
2: டிக்டேஷன் என்ன சொன்னா இதைத்தான் எழுதுவியா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.

0: இங்கு கேட்டு கொண்டு இருப்பது அமெரிக்கா தமிழ் வானொலி தமிழ் எங்கு மூச்சு.
1: பாரதி உலகமயமாக்கலின் முன்னோடி. பாட வந்திருப்பவர் திகழ்.

கொட்டவம் எங்கள் பாரத தேசம் என்ற தோல் கொட்டவம் முத்த கொல்லி போதல தனி காலிலே மனிதர் பல நாட்டினர் வந்து பக்தி நமக்கேறிய பொருள் கொள்ளுந்தே நம்மள் வேண்டுவது மேற்கிறேன் காயத்தேவோ எல்லா காயத்தேவோ ஆயிரம் வேப்பம் கல்வி சாலையில் விப்போம் ஓய்வு செய்வோம் தலை சாலை செய்வோம் உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் சொல்வோம்.

0: man read.
1: அழகான சிறகு இருக்கு, பறந்து பார்த்தா என்ன? அம்மா, அம்மா! நான் பறக்கறேன், உயரமா பறக்க போறேன். வீட்லயே இருந்திருக்கலாம். அம்மா, அம்மா, காட்டு பூனை, காப்பாத்துங்க! அம்மா, காப்பாத்துங்க! என் வீடு எங்க இருக்கு? நான் எந்த வழியா வரலையே? காப்பாத்துங்க!
2: அச்சச்சோ, ஒரு கிளி குஞ்சி. நீ பயப்படவே வேண்டாம், நாங்க உன்ன வீட்டுல கொண்டு போய் சேர்த்துருவோம்.
3: வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? அவ்வளவு தூரம் வரதுக்கு எங்களால முடியாது.
2: நீங்க ஒண்ணும் வர தேவையில்ல, நான் மட்டும் போறேன்.
3: எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு.
4: பை.
2: அப்போ இங்க வாங்க, ஒரு கிளி குஞ்சு வழி தவறி வந்திருக்கு.
4: ஐயோ, எனக்கு பயமா இருக்கு.
2: நீ பயப்பட வேண்டாம், அது நம்மளுடைய அப்பூதான்.
1: இது யாரோட கிளி குஞ்சு?
2: அப்போ இவளை கூட்டிட்டு போகிறதுக்கு யாருமே இல்ல, இவளை கொண்டு போய் வீட்டுல விட்டுடலாமா?
1: உங்க வீடு எங்க இருக்கு?
4: மரத்துல.
1: எந்த மரத்துல?
4: ஒரு பெரிய மரத்துல.
2: என்ன, ஒரு பெரிய மரமா?
1: பாவம், அதுக்கு ஒண்ணுமே தெரியல. குளத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு, ஆனா அவ்வளவு தூரம் வர்றதுக்கு என்னால முடியாதே.
2: நீ பயப்படாம இரு, நான் உன் கூட உன் வீடு வரைக்கும் வரேன். சரியா, நாம போலாமா?
4: சரி.

0: அதோ பெரிய கிளி. ஏ பெரிய கிளி, பெரிய கிளி!
1: ஆ, என்ன வேணும்?
0: அந்த கிளி குஞ்சு உங்களது தானா? அது பறக்க முடியாம கீழே விழுந்துருச்சு. இப்போ காத்து கூட இருக்கு.
1: இல்லடா செல்லம், அதுக்கு பறக்கவே தெரியாதே. அது வேற ஏதாவது கிளி குஞ்சா இருக்கும்.
0: பின்ன யார்தான் அந்த கிளி குஞ்சு? ஆ,

0: உண்மைதானே? இல்லனா என்ன பண்ணுவேன் தெரியாது.
1: சத்தியமா? இவன் காட்டு பூனை இல்ல, முட்டாள் பூனை.
2: எங்க அந்த பெரிய மரம்?
1: எனக்கு தெரியாதே.
2: யார்கிட்ட கேக்கலாம்? இந்த இடத்துல யாரையுமே காணமே.
3: நீ அந்த மஞ்ச கிளியோட கொஞ்சம் இல்ல, இங்க எங்க போய்கிட்டு இருக்க?
1: நான் பறந்து போனப்போ வழி தவறி போயிட்டேன். இந்த காத்துவ கதை என்ன காப்பாத்துனாங்க.
3: இங்கேயே இரு, நான் போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன்.
2: கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்.
4: காத்து,
2: அம்மா
4: இங்க வா, இங்க வாண.
2: அம்மா, நான் இந்த கிளி குஞ்ச வீட்டுல விடுறதுக்கு வந்தேன்.
4: கிளி குஞ்சா? சரி வா. உன்னால எப்பவுமே எனக்கு பிரச்சனை தான்.
2: என்ன திட்டாதீங்கம்மா ப்ளீஸ். எனக்கு வலிக்குதம்மா, என்ன விடுங்கம்மா, நான் வந்துடுறேன்.
3: அவளை விடு பூனையம்மா, வழி தவறி போன ஒரு கிளி குஞ்ச அது வீட்டுல கொண்டு போய் விட ஹெல்ப் பண்ணா.
4: அம்மா இல்லாத நேரத்துல நீ ஏண்டா செல்லும் பறக்க முயற்சி பண்ண?
2: கிளி குஞ்சி,
1: காத்து அக்கா, இவங்க தான் என்னோட அம்மா.
4: காத்து ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கு. இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு புத்திசாலியா இருக்க. ரொம்ப நன்றி காத்து, உன்னாலதான் என் குஞ்சு திரும்ப கிடைச்சது. நாங்க வரோம்.
0: போடு, நல்லா தோப்பு கர்ணம் போடு. எங்கிட்டயே போய் சொல்றியா நீ?
5: கேட்டி கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் முற்றில்

0: இதுவரையும் இந்த சிறுவர் நேர நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த வாண்டோஸ் குட்டீஸ் சுட்டீஸ் மம்மீஸ் டாடிஸ் பாட்டிஸ் தாத்தாஸ் எல்லாருக்குமே நன்றி வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறவரை விடைபெறுவது உங்கள் குட்டி அறிவிப்பாளர் யாழினி. தொடர்ந்து அமெரிக்க தமிழ் வானொலியில் இணைந்திருந்து பாடல்களை கேட்டு ரசிங்க.
1: சிறுவர் நேரம் நிகழ்ச்சியை எல்லாரும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி பத்தின உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினா ATR@tamilmedia.org என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க.
2: நேர்களே, இன்னிசை கொண்டு அழகிய கவிதைகளை அலங்கரிக்கும் கவிஞர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி.

0: ஆவி பறக்கும் டிக்கட அவ வந்ததனால பூ கட
1: குழந்தைய அழந்த ரஜினி முருகன் டீ குடுக்க சொன்ன.

0: வாடே, தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே. என்னாடி நினைச்சுக்கிட்டு இருக்க? லவ் பண்ற மாதிரி பார்ப்பீங்களா, லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? இப்போ எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனா போட்டா விட்டுருவோமா? ஏய், எனக்கு நியாயம் கிடைச்சா
1: ஒண்ணுடியா? தண்ணிய போட்டு வந்து தகராறு பண்றியா?
2: பின்ன சர்பத்தை குடிச்சா தகராறு பண்ணுவாங்க.
1: மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ் கூப்பிடுவேன்.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

tum ta tum tu tum.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

தேன் இசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தேன் சொட்டும் பழைய பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். மனதை மயக்கும் இனிய பாடல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியோடு. மீண்டும் நாளைய இரவின் மடியில் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பி

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

0: எந்த குறிப்பா இருக்க?
1: டேய், இந்த மூத்திர சத்துக்குள்ள வச்சு ஒரு 11 பேர் அடிச்சுக்கிற அந்த குறிப்பு
2: தானே நீயா?
0: டேய் டேய், நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடா அது.
2: அது புடுங்க, அவ்வளவு அடியும் வாங்கிட்டு நீங்க இப்படி உசுரோட நடமறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்.
0: அதனாலதான்டா எல்லாரும் என்ன ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க.
3: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்தூர்வது அகுதொப்பது இல்.
2: துன்பத்தை வெல்ல அதை இன்முகத்துடன் ஏற்பதே வழி.
3: Smile in the face of trouble and adversity. That is the best way to deal with them.
1: மடுத்தவாய் எல்லாம் பகடன்னான் உற்ற இடுக்கண் இடர்ப்பாடு உடைத்து.
2: விடாமுயற்சியாளனிடம் துன்பமே துன்பமடையும்.
3: Adversity cannot touch the man who is relentless like the bull pulling the cart through all blocks.
1: அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண் படும்.
2: மனவலிமை உடையவனிடம் அடுக்கி வரும் துன்பமும் துவளும்.
3: The strong-willed man who faces adversities with courage defeats and drives away all sorrows.
1: இன்பம் விழையான் இடும்பை இயல்பன்பான் துன்பம் உறுதல் இலன்.
2: இன்ப துன்பம் இயல்பே என்பவன் துன்பம் அடையான்.
3: The wise one who accepts pain and pleasure with a calm mind will never suffer grief.
1: தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலையா சொல்லலும் வல்லது அமைச்சு.
2: ஆய்ந்து தெளிந்து செய்வதும் துணிந்து சொல்வதும் அமைச்சன் பண்பு.
3: Critical inquiry, decisive actions and firm counsel are the marks of an able minister.
1: அறனறிந்து ஆன்றமைந்த சொல்லான் எஞ்ஞான்றும் திறனறிந்தான் தேர்ச்சி துணை.
2: அறம் சொல்வன்மை செயல்திறன் உடையவனே அமைச்சன்.
3: A virtuous and efficient person with persuasive speech is the one you should choose as your minister.

கங்கை நதி உலகினில் துள்ளும் மிதட்டேன் தான், அள்ளும் கரம் நான் தான், மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ

கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க தமிழ்.

0: அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி படகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.
1: அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல்.
2: நூலறிவின்றி பேசுவது அரங்கில்லா விளையாட்டு.
3: Talking without knowledge is like playing chess without a board.
1: உளர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர்.
2: கல்லாதவர் உயிருடையோர் எனினும் விளையா நிலமே.
3: Those who do not seek learning are like barren land. There is existence, but no life.
1: நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைபாவை அற்று.
2: நுண்ணறிவில்லா மனிதன் வெறும் மண் பொம்மை.
3: Human intellect not developed by incisive learning is like a colorfully painted play doll.

கண்டிருப்பது அமெரிக்கா தமிழ் வானொலி தமிழ் எங்கு மூச்சு.

0: Global Center for Siddha Medicine and Research, GCSMR, is a non-profit tax-exempt organization which promotes health by integrative approach. Integrative medicine is a healthcare system that collaborates with other medical systems to effectively promote health, prevent and cure diseases. GCSMR's mission is to conduct research and document the basic principles and methods of Siddha system of medicine, which is an exclusive medical system native to southern India. From GCSMR, we have been conducting various free webinars on different health topics. After overwhelming responses that we got for the webinar series on women's health, we are planning to do one more series on women's health. These webinars are going to happen last Sunday of each month, starting from June till November. These webinars include topics like healthy menarche, menstrual cycle, pregnancy care, postpartum care, management of menopause, etc. These webinars are free and open to all, will be conducted in English. Don't miss this wonderful opportunity to learn wisdom of Siddha medicine and our age-old tradition, and to integrate that in our day-to-day life to have a healthy lifestyle. Keep tuned with us for further information. Have a great day. Bye.
1: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடித் தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

0: பாரதி சமூக நீதி காவலன். பாட வந்திருப்பவர் டிவிஷ்.
1: யோவதி செய்வோம் அன்று நாக்காப்போம், இனி யோவதி செய்வோம் அன்று நாக்காப்போம், தனியோருக்கு உணவு இவை ஜாதி ஆத்தீவோம், ஜாதி ஆத்தீவோம், ஜாதி ஆத்தீவோம். நன்றி வணக்கம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தனா தோல்லையே தூக்கிட்டு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் கலிபோர்னியாவின் காலை தென்றல் நிகழ்ச்சி. தொடர்ந்து பாடல்களை கேட்போம் வாங்க. அடுத்த பாடல் இதோ.

0: கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 7 மணி.
1: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடித் தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

0: போலீஸ் சமக்கேடியா இருக்காரு. பர்த்டே கார்டில் ப்ரொபோசலா? நீயும் லவ் பண்ணுறேன்னு எப்போ சொல்ல போற?
1: January 1st அவர் பர்த்டே அன்னைக்கு இதே கார்டு அவருக்கு கொடுக்க போறேன்.
0: இதே கார்டு?
1: ஆனால் இப்படியே இல்லை.

இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் ஷாஜான் மும்தாஸ் எவ்வளோ லவ் பண்ணாருன்னு. ஒருத்தரை தவிர மும்தாஸ்

அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியுடன். தற்போது ஒலிக்கேற்பது கலிபோர்னியாவிலிருந்து காலை தென்றல் நிகழ்ச்சி. இன்றைய சனிக்கிழமை நிகழ்ச்சியில் மனமயங்கும் பாடல்களை தந்த நடிகரும் இளம் இசையமைப்பாளருமான ஜி வி பிரகாஷின் பாடல்களை கேட்க இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள் போவோம்.

முடிஞ்சது உனக்கு நீ கருணையும் இல்லை, இவன் அழிக்க முடியாத கடவுளின் பிள்ளை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டுக்கள் புதுசு. இன்றைய எங்கள் தெரிவுகளும் உங்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கும் என்று நம்புகின்றோம். சரி நேர்களே, தொடர்ந்து அடுத்த பாடலை கேட்போம். இதோ மெட்டுக்கள் புதுசுக்காய் ஒழிக்கும் அடுத்த பாடல் உங்களுக்காக. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டுக்கள் புதுசு, அமெரிக்க தமிழ் வானொலியின் காலை நேர சிறப்பு நிகழ்ச்சி. புத்தம் புதிய பாடல்கள் எங்கள் தெரிவுகளாய் உங்களை நோக்கி வந்தடையும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு செல்வோம் நேர்களே. இது உங்களுக்காக அடுத்த பாடல்.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லா குட்டீஸும் சிறுவர் நேர நிகழ்ச்சியை கேட்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நானும் தயார். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம்.
1: வணக்கம், என் பேர் சூர்யா. நான் பிளசன் கலிபோர்னியால இருந்து நான் பேசுறேன். இந்த வார குரல் அதிகாரம் ஒழுக்கம் உடைமை, குரல் 138. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பே தரும். பொருள்: நல்ல செயல் எப்போதும் நன்மை தரும், தீய செயல் எப்போதும் தீமை தரும். நன்றி, வணக்கம். நேர்களான நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க.

0: அறிந்து கொள்வோம். இப்போ நடந்துகிட்டு இருப்பது தமிழ் மாதமான கார்த்திகை மாதம். இம்மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலம் ஆகும். காந்தல் பூக்கள் அதிகம் மலரும் மாதமும் இது. அதனாலதான் இம்மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது. இந்த மாதத்துல வீடுகள்லையும் கோயில்கள்லையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யறது வழக்கம்.
1: பாரதியின் பல பரிமாணங்களை நமது இளந்தளிர்கள் இங்கு அவரின் பாடல்களின் மூலம் விளக்க வந்திருக்கின்றனர். பாரதி தமிழ்நாட்டின் காதலன். பாட வந்திருப்பவர் சான்வி.
2: தென்னமலானும் போடி நீனே என்னை தென் வந்த பயிறு கடினி உங்கள் தந்தைய நான் இந்த பேச்சு நிலை ஒரு சக்தி பிடைக்கிறது மூச்சு நிலை விதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் சிறந்த தமிழ்நாடு நல்ல கால புரியும் ரொம்ப போல எல்லாம் கண்ணியா சொன்னார் தமிழ்நாடு காவேரி.

கல்வி சிறந்தா தமிழ்நாடு, புகழ் கமல் பிறந்தா தமிழ்நாடு, நல்ல பல்விதமான சதத்தில் மனம் பதங்கும் வீசும் தமிழ்நாடு. வள்ளுவன் தந்தை உலகில் தந்தவான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, நஞ்சாலும் சிறந்த பரிகாரம் என்றும் மலையாளம் படைத்த தமிழ்நாடு. சொன்னமல்லாதனும் பொது நீளே இன்பத்தில் வந்த பயிர கதினே எங்கள் தந்தையர் நடந்த பேச்சினே ஒரு சக்தி பேரை கிருபூச்சினே. நன்றி.

0: தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
1: சுத்தம் கல்வி தரும். ஏழாம் வகுப்பை சேர்ந்த மாணவர் தலைவன் அசோக். அவன் வகுப்பாசிரியர் மாணவர்கள் கண்டிப்பாக பிரார்த்தனை கூட்டத்திற்கு வர வேண்டும் என்றும் வராதவர்களுக்கு கடுமையான தண்டனை என்றும் கூறியிருந்தார். அன்று ஒருவன் மட்டும் காணவில்லை. யாரது என்று பட்டியலை பார்த்ததில் முரளி என்று தெரிந்தது. வகுப்புத் தலைவன் அசோக் முரளியிடம் சென்று,
2: ஏ முரளி, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வராமே நின்னுட்ட?
1: முரளி ஏதோ பதில் கூற ஆரம்பிக்கவும் ஆசிரியர் வகுப்பறைக்குள் வரவும் சரியாக இருந்தது.
3: அசோக், இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரதவங்க யார் யாரு?
2: ஐயா, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க, முரளியை தவிர.
3: என்ன முரளி, அசோக் சொல்றது உண்மையா? நீ பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரலையா?
4: ஆமாம் ஐயா, இன்று நான் பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை.
1: ஆசிரியர் என்ன பதில் கூறப் போகிறாரோ என்ற நினைப்பில் வகுப்பே மிக அமைதியாக இருந்தது. அவனை பார்த்த மாணவர்கள் அனைவரும் இன்று நிச்சயம் முரளிக்கு தண்டனை கிடைக்கப் போகிறது என்று நினைத்தவாறு தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர். ஏனென்றால் அவர்களுக்கு அவ்வளவாக முரளியை பிடிக்காது. முரளி நன்றாக படிக்கக்கூடிய மாணவனும் கூட. அவனுடைய கையெழுத்து முத்து முத்தாயிருக்கும். ஆசிரியர்கள் கொடுக்கும் வீட்டுப் பணிகளை எல்லாம் உடனுக்குடன் அன்றே எழுதி முடித்துவிடுவான். அதனால் மற்ற மாணவர்கள் அவன் மேல் தவறான ஒரு வெறுப்புணர்ச்சியை வளர்த்துக் கொண்டிருந்தனர்.
3: இத பார் முரளி, தப்ப யார் செஞ்சாலும் அதுக்கான தண்டனை உண்டு. அதுக்கு முன்னால பிரார்த்தனை கூட்டத்துக்கு நீ எதுக்காக வரல நான் தெரிஞ்சுக்கலாமா?
4: ஐயா, எப்பொழுதும் போல் பிரார்த்தனை கூட்டம் தொடங்குவதற்கு முன்னால் வகுப்புக்கு வந்துவிட்டேன். ஆனால் நம் வகுப்பு மாணவர்கள் எல்லாம் முன்பே கிளம்பி போய்விட்டார்கள். அப்பொழுதுதான் நம் வகுப்பை பார்த்தேன். ஒரே தூசியும் கிழிந்த பேப்பர் துண்டுகளும் குப்பையுமாக இருந்தன. அதை பார்ப்பதற்கே மிகவும் அசிங்கமாக இருந்தது. அதோடு இன்றைக்கு சுத்தம் செய்ய வேண்டிய மாணவர்கள் அதை செய்யாமல் பிரார்த்தனை கூட்டத்திற்கு போய்விட்டார்கள் என்று புரிந்து கொண்டேன். சரி, நாமாவது சுத்தம் செய்யலாம் என்று நினைத்து செய்து முடித்தேன். அதற்குள்ளே கூட்டமும் தொடங்கிவிட்டதால் என்னால் வர முடியவில்லை ஐயா. அவர்களுக்கு பதிலாக நீயே இதை செய்தாய் என்று நீங்கள் கேட்கலாம். நல்ல செயலை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கிறேன் ஐயா. அதோடு நீங்கள் தானே சுத்தமாக இருப்பதின் அவசியத்தை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள். அசுத்தமாக இருக்கிற இடத்தில் உட்கார்ந்து படித்தால் எப்படி ஐயா படிப்பு வரும்? அதனால்தான் இதை செய்தேன். நான் செய்தது தப்பு என்றால் நீங்கள் தருகிற தண்டனையை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன்.
3: ரொம்ப நல்ல காரியம் பண்ண முரளி. உன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் சிந்திச்சாங்கன்னா நிச்சயம் நம்ம பள்ளி ரொம்ப சுத்தமா இருக்கும். நீ மாணவனா இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு எந்த தண்டனையும் கிடையாது.
1: ஆசிரியர் முரளியை பெருமையுடன் பார்த்தார்.
3: மாணவர்களா, பாத்தீங்களா முரளியோட பண்ப
1: என்பது போல மற்ற மாணவர்களை ஒரு ஆழ்ந்த பார்வை பார்த்தார்.
5: அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ்
6: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவின் மேரிலாந்து தமிழ் பள்ளியின் ஆண்டு விழாவில் 4 வயதே ஆன மழலையர் குழந்தைகள் தங்களின் மழலை மாறா குரலில் பாடிய பாடலை நமது அமெரிக்க தமிழ் வானொலியில் ஒளிபரப்புவதில் எங்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. பாடலாசிரியர் தாமரையின் வரிகளில் ஏஆர் ரஹ்மான் அவர்களின் இசையில் உருவாக்கி சமீபத்தில் வெளியான மூப்பில்லா தமிழே தாயே என்ற பாடலை பாடி அசத்தியிருக்கிறார்கள் அஜித், ஹர்ஷிதா, தென்றல், கிருஷ்ணவி, சச்சித், ரித்விக், துருவன் மற்றும் விபா. இந்த குழந்தைகள் அழகாய் பாட உறுதுணையாயிருந்து உதவிய ஆசிரியர் திருமதி அருண்மொழி பாபு அவர்களுக்கும் எமது பாராட்டுக்கள். வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து ரசிப்போம் அந்த பூஞ்சிட்டுக்களின் பாடலை.

மென்றால் அம்பாய் கொஞ்சம் போராட்டங்கு தயந்து காற்றல் எங்கும் மென்றை சொல்லி மூங்கும்.

0: மாளிக்கண்டோ புலிகேப்பா மாளிக்கண்டோ தொண்ணுப்பாக்கம் நம் கண்ணும் மொழி வாங்கி மாறி செல்வோம் பின்வாங்கும் பேச்சே இல்லை முன்னோக்கி சென்றே வருவோம் புன்னுப்பம் என்றே அதுவோம் கல்விக்கும் முன்னே தமிழும் அழுத்தம் கொள்ளும் அலாய் ஆதரணியும் புத்தாய்
1: பேசி பைதாண்ட வண்ணம் பூசி சிறுவைக்கா பாப்பாத்தமே நிசிறி வாவா வெள்ளே
0: அன்னைக்கு
1: மண்ணே.

0: பாரதி சமத்துவ நாயகன். பாட வந்திருப்பவர் நன்னன்.
1: பூனை அங்கிட்டு வளர்றது கண்டீர், பிள்ளைகள் பெற்றது பூனை அது பெருக்கூட்டமாகும். சம நேரத்து ஒன்று குட்டி கஞ்சண்டு நேரத்து அந்த குட்டி பமல் நேரத்து ஒன்று குட்டி வெளிப்பாலை நேரத்து ஒன்று குட்டி வண்ணங்கள் வேட்டுமை பார்த்தால் அது மறைத வேட்டுமை இல்லை என்னங்க செய்யும். இங்கு யாருக்கும் ஒன்றுன கண்டி நன்றி.

0: கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் மூச்சு.
1: உங்களுடைய கனவுகளை தொலைத்துவிட்டு பின்வாங்க கூடாது. ஒரு பிரச்சனை வரும் பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டுல நிறைய பறவைகள் விலங்குகள் எல்லாமே வாழ்ந்துட்டு வந்தது. இந்த பறவைகள் எல்லாம் என்ன செய்யும், பகல் பொழுதுல தங்களுக்கான உணவை தேடி அலைய ஆரம்பிக்கும். சாயங்காலம் இருட்டுறதுக்கு முன்னாடி தன்னுடைய கூட்டுக்கு வந்து அடைஞ்சிரும். இந்த மாதிரிதான் அன்னைக்கும் பறவைகள் எல்லாமே பகல் பொழுதுல தங்களுடைய உணவை தேடி அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தது. இப்படி இருக்கும்போது அன்னைக்கு பார்த்து வானம் கருத்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழையில கொஞ்சம் கூட பறக்கிறதுக்கு திறன் இல்லாத பறவைகள் எல்லாம் எங்கேயாவது மறைவிடம் கிடைக்காதா அப்படின்னு தேடி மறைவிடத்துல போய் அடைக்கலம் ஆயிருச்சு. கொஞ்சம் பறக்கிறதுக்கு திறன் இருக்கிற பறவைகள் எல்லாம் தங்களுடைய கூட்டை நோக்கி வேகமா பறக்க ஆரம்பிச்சது. ஆனா ஒரே ஒரு பறவை மட்டும் மறைவிடத்தை தேடியும் அலையல, தன்னுடைய கூட்டை நோக்கியும் திரும்பல. தன்னுடைய இறக்கையில் பலத்தை பெருக்கி தான் இதுவரைக்கும் பறந்து கொண்டிருந்த உயரத்தை விட இன்னும் அதிகமான உயரத்துக்கு பறக்க ஆரம்பித்தது. அந்த பறவைதான் கழுகு. அப்படி அந்த பறவை பறந்துட்டு இருக்கும் போது கீழே தங்களுடைய கூட்டை நோக்கி திரும்பிக்கிட்டு இருந்த மற்ற பறவைகள் எல்லாம் மனசுல நினைச்சுக்கிச்சான், என்ன இந்த கழுகு, இதுக்கு அறிவே கிடையாதா? மழை பெய்யும் போது வேகமா தன்னுடைய வீட்டுக்கு போகணும், அல்லது மறைவிடத்தை தேடியாவது போகணும். இது ரெண்டுக்கும் இல்லாம இப்படி வேகமா மேல பறந்துட்டு இருக்கே அப்படின்னு. ஆனா இத பத்தி எல்லாம் இந்த கழுகுக்கு பயமே கிடையாது. மலையில நனைஞ்சுகிட்டே இரண்டு மடங்கு பலத்தோட உயர உயர பறந்துகிட்டே இருக்கு. இப்படி உயரமாக பறந்த கழுகு கடைசியாக மழை மேகங்களுக்கும் மேலாக பறக்க ஆரம்பித்தது. நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், மழை மேகங்கள் இடித்து மேகங்களுக்கு கீழதான் மழை பெய்யும், அந்த மேகங்களுக்கு மேல எந்த மழையும் கிடையாது. இந்த கழுகு மேல இப்ப ஒரு சொட்டு மழை கூட படல. மிகவும் தைரியமாக எந்த மழையிலும் நனையாமல் தன்னுடைய இறை தேடும் பணியை தொடர்ந்தது அந்த கழுகு. இப்படிதான் நீங்களும் இருக்கணும். ஒரு பிரச்சனை வரும் பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. மழையில நனைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கூட்டுக்கு திரும்பிய பறவைகளை போல உங்களுடைய கனவுகளை தொலைத்து விட்டு பின்வாங்க கூடாது. எப்படி அந்த பிரச்சனைக்கும் மேலாக கழுகு பறந்ததோ அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் உங்க காலுக்கு கீழே போட்டுட்டு மேலாக பறந்து செல்லணும். அந்த கழுக மாதிரி நீ இருக்கணும்னா கழுகு கிட்ட இருந்து இரண்டு குணங்களை நீ வாங்கிக்கணும். மழையில நனைஞ்சுகிட்டே மேல மேல பறந்துட்டு இருக்கும் போது மற்ற பறவைகள் எல்லாம் கூட்டுக்கு திரும்பிட்டு இருக்கே, நம்ம இப்படி மேல பறந்துட்டு இருக்கோமே, நம்முடைய முடிவு சரியானதா அப்படிங்கிற குழப்பம் ஒரு நாளும் கழுகுக்கு வராது. அந்த அளவுக்கு கழுகுக்கு மன வலிமை உண்டு. இரண்டு மடங்கு பலத்தோடு மழையில பறக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கழுகுடைய இறகுகள் அத்தனை வலிமையானதாக இருக்கணும். ஒரே நாளில் அந்த வலிமை கழுகுக்கு வந்துவிடவில்லை. ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் உயரத்தில் பறந்து பறந்துதான் அந்த வலிமை கழுகுக்கு வந்தது. அதே மாதிரி நீங்களும் தேவையான பயிற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணும். நீங்க எந்த துறையில் முன்னேறி செல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த துறைக்காக தினம் தினம் பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு மனம் தளராம உழைச்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக வெற்றி உங்களுடைய பக்கமாக வந்து சேரும். நம்மள பலருக்கும் பல கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளுக்கு எதிரான பிரச்சனைகளும் அவ்வப்போது வந்து கொண்டேதான் இருக்கும். அதனால எப்படி மழையின் போது மழை மேகங்களுக்கும் மேலாக கழுகு பறந்து செல்கிறதோ அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை உங்களுடைய காலடியில் போட்டுவிட்டு நீங்கள் அந்த பிரச்சனைக்கும் மேலாக உயர்ந்து செல்லுங்கள். மன வலிமையும் பயிற்சிகளும் நிச்சயமாக உங்களுடைய கனவை ஒரு நாள் நனவா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டு தமிழுக்கே தமிழ் வானொலி தமிழ் எங்க மூச்சு.
2: டிக்டேஷன் என்ன சொன்னா இதைத்தான் எழுதுவியா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.

0: இங்கு கேட்டுக்கொண்டு இருப்பது அமெரிக்கா தமிழ் வானொலி தமிழ் எங்கு மூச்சு.
1: பாரதி உலகமயமாக்கலின் முன்னோடி. பாட வந்திருப்பவர் திகழ்.

கொட்டவம் எங்கள் பாரத தேசமென்ற கொட்டவம் தனி காலில் மனிதர் பல நாட்டின வந்து பக்தி நமக்கு எப்போ கொள்ளுந்தே நம்மள் வேண்டுவது மேற்கொண்டேன்.

0: வணக்கம், நன்றி.
1: அழகான சிறகு இருக்கு, பறந்து பார்த்தா என்ன?
2: ஒரு கிளி குஞ்சி என்னாச்சு? அச்சுச்சோ, உனக்கு என்னாச்சு?
1: என்ன ஏதோ பண்ணிடாதீங்க, காப்பாத்துங்க.
2: பயப்படாத சரியா, நாங்க உன்னை ஒன்னும் பண்ண மாட்டோம்.
1: நான் பறக்கணும்னு ஆசைப்பட்ட பறந்த, ஆனா வழி மறந்து போச்சு. என்ன வீட்ல கொண்டு விட்டுறீங்களா?
2: நீ பயப்படவே வேண்டாம், நாங்க உன்னை வீட்ல கொண்டு போய் சேர்த்துருவோம்.
3: வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? அவ்வளவு தூரம் வரத்துக்கு எங்களால முடியாது.
2: நீங்க ஒண்ணும் வர தேவையில்ல, நான் மட்டும் போறேன்.
3: எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு.
1: பை.
2: அப்போ இங்க வாங்க, ஒரு கிளி குஞ்சி வழி தவறி வந்திருக்கு.
1: ஐயோ, எனக்கு பயமா இருக்கு.
2: நீ பயப்பட வேண்டாம், அது நம்மளுடைய அப்புதான்.
4: பாவம், இது யாரோட கிளி குஞ்சோ?
2: அப்போ இவளுக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு யாருமே இல்ல, இவளுக்கு கொண்டு போய் வீட்டுல விட்டுடலாமா?
4: உங்க வீடு எங்க இருக்கு?
3: மரத்துல.
4: எந்த மரத்துல?
1: ஒரு பெரிய மரத்துல.
2: என்ன, ஒரு பெரிய மரமா?
4: பாவம், அதுக்கு ஒண்ணுமே தெரியல. குளத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு, ஆனா அவ்வளவு தூரம் வர்றதுக்கு என்னால முடியாதே.
2: நீ பயப்படாம இரு, நான் உன் கூட உன் வீடு வரைக்கும் வரேன். சரியா, நாம போலாமா?
1: சரி.

0: பெரிய கிளி, ஏ பெரிய கிளி, பெரிய கிளி.
1: என்ன வேணும்?
0: அந்த கிளி குஞ்சு உங்களது தானா? அது பறக்க முடியாம கீழே விழுந்துருச்சு. இப்போ காத்து கூட இருக்கு.
1: இல்லடா செல்லம், அதுக்கு பறக்கவே தெரியாதே. அது வேற ஏதாவது கிளி குஞ்சா இருக்கும்.
0: பின்ன யார்தான் அந்த கிளி குஞ்சு? ஹா!

0: பாப்பா.
1: எங்க அந்த கிளி குஞ்சு?
0: எந்த கிளி குஞ்சு?
1: நீ அந்த மஞ்ச கிளி கிட்ட பேசுனத நான் கேட்டேன், சீக்கிரம் சொல்லு.
0: அது காத்து கூட இருக்கு.
1: ஓஹோ, அப்ப காத்து எங்க?
0: வெட்டி கிளிங்களோட புல்லுக்கு நடுவுல இருக்கா?
1: உண்மைதானே? இல்லனா என்ன பண்ணுவேன் தெரியாது.
0: சத்தியமா? இவன் காட்டு பூனை இல்ல, முட்டாள் பூனை.
2: எங்க அந்த பெரிய மரம்?
3: எனக்கு தெரியாதே.
2: யார்கிட்ட கேக்கலாம்? இந்த இடத்துல யாரையுமே காணமே.
4: நீ அந்த மஞ்ச கிளியோட கொஞ்சம் இல்ல, இங்க எங்க போய்கிட்டு இருக்க?
3: நான் பறந்து போனப்போ வழி தவறி போயிட்டேன். இந்த காத்துவ கதை என்ன காப்பாத்துனாங்க.
4: இங்கே இரு, நான் போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு
2: வரேன். கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்.
5: காத்து,
2: அம்மா
5: இங்க வா, இங்க வாண்ண.
2: அம்மா, நான் இந்த கிளி குஞ்ச வீட்டுல விடுறதுக்கு வந்தேன்.
5: கிளி குஞ்சா? சரி வா. உன்னால எப்பவுமே எனக்கு பிரச்சனை தான்.
2: என்ன திட்டாதீங்க அம்மா, பிளீஸ். எனக்கு வலிக்குதுமா, என்ன விடுங்கம்மா, நான் வந்துடுறேன்.
4: அவளை விடு பூனையம்மா. வழி தவறி போன ஒரு கிளி குஞ்ச அது வீட்டுல கொண்டு போய் விட ஹெல்ப் பண்ணா.
5: அம்மா இல்லாத நேரத்துல நீ ஏண்டா செல்லும் பறக்க முயற்சி பண்ண?
2: கிளி குஞ்சி,
3: காத்து அக்கா, இவங்கதான் என்னோட அம்மா.
5: காத்து ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கு. இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு புத்திசாலியா இருக்க. ரொம்ப நன்றி காத்து, உன்னாலதான் என் குஞ்சு திரும்ப கிடைச்சது. நாங்க வரோம்.
1: போடு, நல்லா தோப்பு கர்ணம் போடு. எங்கிட்டயே போய் சொல்றியா நீ?
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சிய கேளுங்க.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: இதுவரையும் இந்த சிறுவன் நேர நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த வாண்டோஸ் குட்டீஸ் சுட்டீஸ் மம்மீஸ் டாடிஸ் பாட்டிஸ் தாத்தாஸ் எல்லாருக்குமே நன்றி வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறவரை விடைபெறுவது உங்கள் குட்டி அறிவிப்பாளர் யாழினி. தொடர்ந்து அமெரிக்க தமிழ் வானொலியில் இணைந்திருந்து பாடல்களை கேட்டு ரசிங்க.
1: சிறுவர் நேரம் நிகழ்ச்சியை எல்லாரும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி பத்தின உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினா atr@tamilmedia.org என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ் இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான என் சமையல் குறிப்புகளுடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குள்ள போவோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரு லட்டு. இப்போ வருஷம் எல்லாம் வருது, ஸோ நல்ல சத்தான ஒரு லட்டு அப்படி செய்கிற பேரிச்சம்பழம் வச்சு ஒரு லட்டு அப்படி செய்கிறேன்னு சொல்லித்தாரேன். இதை நீங்கள் லட்டாகவும் சாப்பிடலாம், இல்லை நீங்கள் மாவில் துவச்சி பொறிச்சு பலகாரமாகவும் சாப்பிடலாம். இது எங்களோட ஸ்ரீலங்காவில் ஸ்பெஷலி பேட்டிக்குலோ, நான் வந்து பேட்டிக்குலோ, அதனால் அந்த ஊரில் வந்து இது நல்ல ஃபேமஸ். இது இந்த செய்கிறதுல எங்களோட தங்கச்சி எக்ஸ்பர்ட், நல்லா செய்வாள். எனக்கு இனிப்பு பொருட்களில் பெரிய ஆர்வம் எல்லாம் கிடையாது. அது மாதிரி என்ற வீட்டாக்களுக்கும் அந்த இனிப்பு பொருட்களில் பெரிய ஆர்வம் கிடையாது. அதனால் அங்குகள் செய்கிறது நான் குறைச்சி கொள்வது பெருசாக நான் இருந்துட்டு தான் எப்போவாவது செய்வேன். தங்கச்சி வந்து அடிக்கடி செய்வாள். அப்போ செய்த அவக்கு நல்ல பழக்கம், நல்ல ப்ராக்டிஸ் ஆகிட்டது. அவள் உடனே எப்போ பார்த்தாலும் அதுதான் செய்வாள். அந்த அவள் வீட்டை என்ன கொண்டாட்டம் என்று சொன்னாலும் இந்த பலகாரம் இல்லாமல் இருக்காது. அவட்ட அங்கே போய் நின்ற இடத்துல நான் பார்த்துட்டு வந்து தான் நான் இது செய்தேன். நான் முந்தி அப்பம்மா அம்மம்மா அம்மா எல்லாம் செய்கிறது அந்த நேரம் வேறு போய் இதெல்லாம் பார்க்குறது, நாங்கள் செய்கிறதில் சாப்பிட மட்டும்தான் போவோம். அப்போ அந்த ரெசிபி எல்லாம் அந்த ஐடியாவும் இல்லை, எங்களுக்கு சமைக்கிற நோக்கமே இருக்க இல்லைன்னு. அப்போ அந்த ஐடியாவும் இல்லை, தெரியணும்னு சொல்கிற நினைவு கூட எங்களுக்கு இல்லை. இதெல்லாம் பார்த்து பழகி நாங்கள் செய்ய வேணுமேன்றதெல்லாம் இல்லை. இன்னும் வந்துட்டோம், வந்தால் பிறகு இதெல்லாம் செய்கிறதுக்கான சாப்பாடெல்லாம் பொருட்கள் எல்லாம் அந்த நேரம் எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் வந்த நேரங்கள்லாம் இங்கே அதெல்லாம் இப்போ குமியல் கொம்பு வேறு எங்கேயோ ஒரு தமிழ் கடை இருக்கும், இந்தியன் கடை இருக்கும், எங்கேயோ ஒரு தமிழ் கடை இருக்கும். இல்லாட்டி கனடாவுக்கு போனால் தான் வாங்கி கொண்டு வந்து செய்யலாம். அப்போ இதை இல்லாட்டி ஸ்ரீலங்காலேருந்து எங்களுக்கு வந்துடும் பலகாரம் எல்லாம். அப்போ அப்படி தான் நாங்கள் அதை சாப்பிட்டோம். நாங்கள் இப்போ நிறைய கிடக்குது செய்வோம்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தது, பார்த்து பார்த்து பழையனது தான். நாங்கள் கேட்பேன் என்ன பலகாரம் இந்த முறை உங்களுக்கு வருஷத்துக்குன்னா இதன்று சொல்லுவாங்க. ஆ அப்படின்ட்டு நாங்கள் செய்கிறது சொன்னோன்னே செய்ய வேணுமென்று இருக்கும். அப்போ கேட்டுக்கொண்டு செய்தது தான். இது எங்கள் தங்கச்சியோட ரெசிபி தான் நான் சொல்லித்தாழன். இதுக்கு தேவையான பொருட்களையும் செய்முறை பற்றியும் நாங்கள் பார்ப்போம். இதுக்கு நல்ல பேரிச்சம்பழம், அதாவது நல்லா கனிஞ்ச நல்ல புது பேரிச்சம்பழமாக இருக்கணும், காஞ்ச பேரிச்சம்பழம் வேண்டாம். இந்த மஞ்சத்தூள் என்று சொல்லி அநேகமாக இந்த எல்லா கடைகள்லையும் விற்கிது. அது நல்ல பேரிச்சம்பழம், நல்ல சாஃப்டாக இருக்கும், கல் மாதிரி இருக்காது, ஒரு நசிச்சா நசிப்படும் அப்படியான பேரிச்சம்பழம். முழுசாக நல்லா பார்க்கவே முழுமுழன்று இருக்கும் அப்படியான பேரிச்சம்பழம் வாங்குங்கோ, அதுதான் நல்லா இருக்கும். அந்த பேரிச்சம்பழம் வந்து 300 கிராம் மற்றது 200 கிராம் ரவை, சூஜி என்று சொல்லுவாங்க ரவை, 50 கிராம் சீனி. ஏன்னா டேட்ஸில் இனிப்பு இருக்கிறபடியாக சீனியாக குறைச்சி போடுறோம். பீனட்ஸ் அதாவது கச்சான் 30 கிராம், முந்திரி பருப்பு 30 கிராம், பயறு உடைச்ச பயறு அந்த தீட்டின தோல் நீக்கின பயறு 30 கிராம், தேங்காய்ப்பூ 50 கிராம், ஏலக்காய்த்தூள் 1/2 தேக்கரண்டி, நெய் 2 to 3 tablespoons. இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஒரு பவுலுக்குள்ளே பவுல் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, கொஞ்சம் பெரிய பவுல் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஆக பெரிய பவுல்

0: இல்லை ஒரு அளவான போல் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. பேரிச்சம்பழத்தை ரெண்டு ரெண்டாக வெட்டிட்டு சீட்ஸை எடுத்துட்டு அதை குட்டி குட்டியாக வெட்டுங்க. இனி இந்த வறுக்கிற வேலையால் பார்ப்போம். அடுப்பில் கொஞ்சம் அடிகனமான பாத்திரத்தை வச்சு சட்டியை சூடாக்கிட்டு ஒரு கொஞ்சம் அரை டேஸ்பூன் நெய்யை விட்டுட்டு அதுக்குள்ளே அரை டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு முதல் ரவையை வறுப்போம். ரவையை நல்லா பொன்னுரமாக ஒரு 3 to 4 minutes வறுக்கணும். ஒரு 3 to 4 or 5 minutes வறுப்பட்டுரும். அது வடிவாக நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். அதுக்காக கறுக்க விட்டுறாதீங்க, ப்ரௌன் ஆக்கி போடாதீங்க. ஒரு லைட் ஸ்லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வரையக்கிலேயே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா சட்டியில் இருக்கிற சூட்டில் அது கரெக்டான பதத்துக்கு வரும். அதான் அந்த சூட்டோடையே இந்த பேரிச்சம்பழம் வெட்டி வச்சுருக்கிற பேரிச்சம்பழத்துக்கூட கலவுங்க. அதுக்கு பிறகு அந்த சூட்டோடையே பேரிச்சம்பழத்துக்கு நடுவில் சீனியை போடுங்க. சீனியை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ரவையை கொட்டி விடுங்க. அப்போ அந்த சூட்டில் அந்த சீனி கொஞ்சம் இது மெல்ட் ஆகிறதுக்கு ரெடியாகும். அதுக்கு பிறகு தேங்காய் பூவை வருங்க. அதே மாதிரி நெய் போட்டு இந்த தேங்காய் பூவை வருங்க. அதே மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வருவானும், ஆனால் கறுக்கக்கூடாது. கருப்பாக வந்ததுன்னு சொன்னால் கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக வந்தாலே கசக்கும். அதையும் டார்க் ப்ரௌனாக வந்து வர தொடங்கி லைட் ப்ரௌனாக வர தொடங்கினோடனே நீங்கள் டக்கன் எடுத்து இதுக்குள்ள கொட்டிட்டீங்கன்னு சொன்னால் அந்த சூட்டிலேயே அது இன்னும் ப்ரௌன் ஆகும், அது காணும். அடுத்து இன்னொரு அரை டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு கச்சானையும் முந்திரியையும் இதே மாதிரி வருங்க. வறுத்துட்டு இதை ஒரு கட்டிங் போர்டில் போட்டு கத்தியால் நல்லா சொப்பண்ணுங்க. நல்லா குறுநா குறுநலாக வெட்டி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் குறுநலாக வெட்டி விடுங்க. வெட்டினீங்கன்னு சொன்னால் அப்போ தான் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி முழுசு முழுசாக இருந்தால் பிடிக்கப்படாது. இப்போ இதையும் ஒரு போலுக்குள்ளே போட்டுட்டு அந்த அதே போலுக்குள்ளே போட்டுட்டு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூளையும் போட்டு இப்போ நல்லா கையால் கசக்கி கசக்கி குழையுங்க. அந்த பேரிச்சம்பழம் நசிஞ்சு வரணும். நசிச்சு நசிச்சு அந்த ரவையோட சீனி கச்சான் முந்திரி பருப்போடு நல்லா சேரவணும். இந்த பயறு எல்லாம் அப்படி நல்லா சேர்ந்தா பிறகு நீங்கள் அப்படி இந்த குழச்சி நல்லா சேர்ந்து பிடிக்கிற பதம் பெறும் வரைக்கும் பாருங்க. அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு அளவான உருண்டையாக ஒரு லட்டுட சைஸுக்கு நல்லா பிடிக்கலாம். வேணா நல்ல பேரிச்சம்பழமாக இருக்கல உங்களுக்கு தண்ணியோ எதுவோ தேவைப்படாது. இது பிடிக்கிறதுக்கு நல்ல வடிவாக இறுக்கி வடிவாக பிடிச்சி வச்சுக்கொள்ளுங்க. இதை வச்சிங்கன்னு சொன்னால் ஆற விட்டு இதை சாப்பிட்டா லட்டு. இதையே ஒரு கப் மா வறுக்காத மா வறுக்கா பச்சை கோதுமை மா அதை எடுத்து அதுக்குள்ளே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் போட்டு தேங்காய் பால் அல்லாட்டி தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சம் போல் உப்பும் போட்டு நீங்கள் தோசைக்கு அந்த இட்லிக்கு கரைக்கிற மா மாதிரி பேட்டர் மாதிரி கரைச்சிடுங்க. கரைச்சிட்டு அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் விட்டு பொரிக்கிற அளவுக்கான எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடாகினா பிறகு இந்த பலகாரத்தை எடுத்து மாவில் துவச்சிட்டு இதை பொரிச்சிங்கன்னு சொன்னால் இது பேரிச்சம்பழ பலகாரம். ஒரு கல்லில் 2 மாங்காய். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிடக்கல என்னடா கச்சான் கடிபடும் கடலை அந்த கச்சான் கடிபடும் அல்லது முந்திரி பருப்பு கடிபடும் பயறு கடிபடும் தேங்காய் பூ ரவை எல்லாம் சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்டீங்கன்னு சொன்னேன். இதை ட்ரை பண்ணி பாருங்க. என்ன பிள்ளைகளுக்கும் சரி எங்களுக்கும் சரி இது ஒரு நல்ல சத்தான மாவிலேருந்து செய்யாமல் இது நல்ல ஒரு சத்தான சாப்பாடு என்ன. இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வருஷத்துக்கு சூப்பராக இருக்கும். மற்றது பயறு வறுக்கைக்கில் கை விடாமல் வறுக்குவானு என்னென்னு சொன்னால் கையை விட்டிங்கன்னா அது கல் பத்துமன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடிக்கிறது கஷ்டமாக மாதிரி வந்துடும். அதால் கை விடாமல் தான் இதை வறுக்கணும் நீங்கள் எல்லாத்தையுமே. இதை இதையும் வறுக்கல கை விடாமல் நீங்கள் வறுங்க. ஏன்னா ஒரு பக்கம் கருகும் ஒரு பக்கம் இதாண்டு போகும் அப்படி தேங்காய் போவோ சரி எதுவோ வறுக்கல கை விடாமல் நீங்கள் வறுத்து வந்தால் தான் எல்லாம் ஈவனாக வரும். ஆனால் ஸ்பெஷலி பயறு அந்த கல் பத்தாமல் இருக்கிறேன்னு சொன்னால் பயறு உளுந்துகள் வறுக்கல நீங்கள் கை விடாமல் வறுத்தீங்கன்னு சொன்னால் அது கல் மாதிரி வராமல் நல்லா சப்பி சாப்பிடக்கூடிய மாதிரி வரும். இதை நீங்கள் இந்த முறை வருஷத்துக்கு செய்து பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயங்களை எங்களுக்கு சொல்லுங்க. உங்களோட விமர்சனங்கள் தான் எங்களுக்கு ஒரு பூஸ்ட். நீங்கள் பயமில்லாமல் உங்களோட அபிப்பிராயங்களை வானிலைக்கு சொல்லுங்கோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம். இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பாவையர் உலகத்தில் இன்றைய நாள் என் தயாரிப்பில் பேரிச்சம்பள லட்டு அல்லது பேரிச்சம்பள பலகாரம் எப்படி செய்கிறதுன்றத உங்களோட அளவலாவி இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சமையலுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாவை காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். அமெரிக்க தமிழ் வானிலையுடன் நியூயார்க் ரோச்செஸ்டரிலிருந்து நான் மீனோஜினி ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயார்க் ராச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேர்கள் வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: என்ன
2: வல்லவராய நம்ம மீது படையெடுத்து வருகிறார்.
1: தேவையா எனக்கு இந்த வேண்டாத வேதனை?
3: என்ன என்ன மன்னா, நாம் ஆங்கிலேயருக்கு வரி கொடுத்து ஆதரவாக இருப்பதை வேண்டாம் என்று வல்லவராயன் இரண்டு முறை ஓலை அனுப்பினான். வந்த புறாவை தாங்கள் வருத்தா தின்பது. இப்போது கோபம் கொண்ட அந்த தடியன் படையெடுத்து வாசலில் வந்து நிற்கிறான். இன்னும் என்னென்ன செய்வானோ?
1: ஒரு சிறிய புறாவுக்கு போரா, பெரிய அக்க போராக அல்லவா இருக்கின்றது. அவசரப்பட்டு விட்டானே, யாரிடம் போய் யார் மோதுவது?
4: GCSMR Global Center for Siddha Medicine and Research. இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

அமகமதகதரிதஜம் சசபாமதகரிசதீ தக்திபிததிபிதபுகா ததகதீன தேஜம் தரிதசனி பரிசரீகமதனகுபமகம.

வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகம். இந்த வாரம் உலகில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் சுருக்கம் இதோ உங்களுக்காக. காசாவில் புதிய சமாதான முயற்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா முன்வைத்த சமாதான திட்டத்தை இஸ்ரேல் நிராகரித்த வேளையில் அமெரிக்க தூதர்கள் கைரோவில் எகிப்த், கட்டார் மற்றும் டர்க்கியைச் சேர்ந்த மத்தியஸ்தர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார்கள். திட்டத்தில் போர் நிறுத்தம், ஹமாஸ் ஆயுத கலைப்பு, இஸ்ரேலிய படைகள் வெளியேறுதல் மற்றும் புதிய பலஸ்தீனியத்தில் சிவில் நிர்வாகத்தின் கீழ் மறுசீரமைப்பு போன்ற அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதே நேரம் இஸ்ரேலிய தாக்குதல்கள் காசாவில் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. ஈரான் அமெரிக்கா இடையேயான பதற்றம் இந்த வாரமும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹமோஸை மீண்டும் திறப்பதற்கு சில நிபந்தனைகளை ஈரான் வைத்த வேளையில் அமெரிக்கா பொருளாதார அழுத்தத்தை அதிகரிக்கப் போவதாக எச்சரித்திருக்கின்றது. இதன் தாக்கமாக எண்ணெய் விலை, உலக சந்தைகள் மற்றும் சர்வதேச வர்த்தகம் ஆகியவற்றில் உணரப்பட்டிருக்கின்றது. ஆகஸ்ட் 10 என்று எண்ணெய் விலை சுமார் 5% உயர்ந்ததாக ராய்டர்ஸ் தெரிவித்திருக்கின்றது. இந்த வாரத்தின் மிகப்பெரிய இயற்கை பேரழிவுகளில் ஒன்றாக இந்தோனேஷியாவில் இடம்பெற்ற நிலநடுக்கம் தற்பொழுது விவரத்துக்கு வந்திருக்கின்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைய நிலவரப்படி 50 மேல் உயிரிழந்ததாகவும் அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பாவில் சில பகுதிகளில் காட்டுத்தீ இடம்பெற்றதை தொடர்ந்து 500 மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். காலநிலை மாற்றம், அதிக வெப்பம், வறட்சி இவை அனைத்தும் காட்டுத்தீ அபாயத்தை அதிகரித்து வருகிறது. ஜாம்பியாவில் முக்கிய அரசியல் செய்தியாக, ஜாம்பியாவின் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது. தற்போதைய ஜனாதிபதி மீண்டும் போட்டியிட்டிருக்கின்றார். ஆனால் வாக்கு எண்ணிக்கையின் போது தேர்தல் அதிகாரிகளுக்கு எதிரான வன்முறை காரணமாக சில இடங்களில் எண்ணிக்கை தற்காலிகமாக தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஜாம்பியாவின் பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் ஜனநாயக நிலைத்தன்மைக்கு ஒரு முக்கிய சோதனையாக இந்த ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் பார்க்கப்படுகின்றது. இந்த வாரத்தின் மிக அழகான அறிவியல் நிகழ்வாக ஆகஸ்ட் 12 இடம்பெற்ற டோட்டல் சோலர் எக்லிப்ஸ், ஆர்டிக் பகுதியில் தொடங்கிய இந்த முழு சூரிய கிரகணம் கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, நோர்தன் ஸ்பெயின் மற்றும் ஐரோப்பாவின் சில பகுதிகளில் தென்பட்டிருக்கின்றது. 1999 பிறகு ஐரோப்பாவில் ஏற்பட்ட முதல் முழு சூரிய கிரகணமாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. விளையாட்டு உலகில் 2026 யூரோப்பியன் அத்லட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டி தற்பொழுது பர்மிங்ஹாமில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஐரோப்பாவின் முன்னணி தடகள வீரர்கள் பலர் தங்கள் திறமைதனை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆண்கள் ட்ரிபிள் ஜம்பில் ஆண்டிடாயஸ் ஹெர்னாண்டஸ் வரலாற்றில் 4வது நீளமான ட்ரிபிள் ஜம்ப்களில் ஒன்றை பதிவு செய்து தங்கம் வென்றிருக்கின்றார். உதைப்பந்தாட்டத்தில் ஆகஸ்ட் 16 ஃபிஃபா கம்யூனிட்டி ஷீல்ட் ஆர்சனல் வர்சஸ் மேன்செஸ்டர் சிட்டி மற்றும் ஆர்சனல் மேன்செஸ்டர் சிட்டியை 3-0 என்ற கணக்கில் வீழ்த்தியிருக்கின்றது. இந்த போட்டிகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது பற்றிய மேலதிக விவரங்களை நாங்கள் அடுத்த வாரமும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். சரி நேர்களே, இந்த வாரத்துக்குரிய உலகின் முக்கிய தகவல்கள் மற்றும் செய்திகள் அவை மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியில் தமிழீழப்பாடல்கள் ஒலிக்கும் நேரம் இது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு,

அடமானுடனே தாயகத்தை காதலிக்க கற்றுக்கொள். பெத்த தாய் சுமந்தது 10 மாதம், நிலம் சுமப்பதோ நீண்ட காலம். அன்னை மடியில் இருந்து கீழிறங்கி அடுத்த அடியை நீ வைத்தது தாயகத்தின் நெஞ்சில்தானே. இறுதியில் புதைந்தோ அல்லது எரிந்தோ எருவாவதும் தாய் நிலத்தின் மடியில்தானே. நிலமிழந்து போனால் பலமிழந்து போகும், பலமிழந்து போனால் இனமழிந்து போகும். ஆதலால் மானுடனே தாய் நிலத்தை காதலிக்க கற்றுக்கொள். இந்த மண் எங்களின் சொந்த மண், இதன் எல்லைகள் மீறி யார் வந்தவன்? நிலைகள் தளர்ந்து தலைகள் குனிந்து நின்றது போதும் தமிழா. உந்தன் கலைகள் அழிந்து கவலை மிகுந்து கண்டது போதும் தமிழா. இன்னும் உயிரை நினைத்து உடலை சுமந்து ஓடவா போகிறாய் தமிழா? கவிஞர் புதுவை ரத்தினதுரை.

தங்க தமிழீழ மண்ணில் ஒரு தலைவன் பிறந்தான், தமிழீழ நெஞ்சங்களிலெல்லாம் தம்பி நிறைந்தான் என்று களிப்படைந்து கானம் இசைக்கும் காளை ஒருவன்.

நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். இந்நிகழ்ச்சியில தமிழீழத்திலிருந்து வெளிவந்த பாடல்கள் ஒலிபரப்பாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சும்

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.